திட்டே கத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணதா திருக்கு திட்டே கத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணதா திருக்கு திட்டே கத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணதா திருக்கு திட்டே கத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணதா திருக்கு திட்டே கத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணதா திருக்கு திட்டே கத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணதா திருக்கு திட்டே கத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணதா திருக்கு திட்டே கத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணதா திருக்கு திட்டே கத்தா